0: நேயர்களுக்கு வணக்கம். இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது எகிப்தின் கால்பந்து இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். ஒரே நாளில் பிறந்த இரு சகோதரர்கள் ஒரே அணிக்காக விளையாடினார்கள், ஒரே நாட்டுக்காக போராடினார்கள். இன்று அந்த நாட்டின் தேசிய அணியை ஒன்றாக வழி நடத்துகின்றார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் எகிப்தின் கால்பந்து உலகின் புகழ் பெற்ற இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். என்று அவர்களின் அசாதாரண வாழ்க்கை பயணத்தை நாம் உங்களுக்கு தெரியுமாவுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 1980களில் எகிப்து கால்பந்து உலகின் பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கெய்ரோ நகரில் வளர்ந்த இரண்டு இளைஞர்கள் தங்களது திறமையால் உலகின் கவனத்தை ஈர்க்க தொடங்கினார்கள். 1966 ஆகஸ்ட் மாதம் 10 பிறந்த இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். இருவருக்கும் சிறு வயதில் இருந்தே கால்பந்தின் மீது அளவற்ற ஆர்வம். வீட்டின் முன்புறம் திருமைதானம், பள்ளி விளையாட்டு மைதானம், எங்கு பந்து இருந்ததோ அங்கு அந்த இருவரும் இருந்தார்கள். அவர்களின் பெற்றோர் கல்வியையும் ஒழுக்கத்தையும் முக்கியமாக கருதினாலும் கால்பந்தில் அவர்களின் திறமை நாளுக்கு நாள் வெளிப்பட்டது. எகிப்தின் மிக புகழ் பெற்ற கால்பந்து கழகங்களில் ஒன்றான அல் அஹிலி இவர்களின் திறமையை மிக இளம் வயதிலேயே கண்டறிந்தது. ஒசாம் ஒரு அதிரடி ஸ்ட்ரைக்கர், கோல் அடிப்பதில் அசாதாரண திறமை. இப்ராஹிம் உறுதியான பாதுகாப்பு வீரர், எதிரணியின் தாக்குதலை முறியடிக்கும் திறன். ஒருவர் தாக்குதல், மற்றொருவர் பாதுகாப்பு, இருவரும் சேர்ந்து அணிக்கு சமநிலையை உருவாக்கினார்கள். அல் அஹிலி பல லீக் பட்டங்களையும் ஆப்பிரிக்க சாம்பியன்ஷிப் வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்தார்கள். ஒசாம் ஹசன் எகிப்தின் கால்பந்து வரலாற்றில் மிக சிறந்த ஸ்ட்ரைக்கர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். 170 மேற்பட்ட சர்வதேச போட்டிகளை விளையாடி 60 அதிகமான சர்வதேச கோல்கள் போட்டிருக்கின்றார். பல ஆண்டுகள் எகிப்தில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையும் இவரை சாருகின்றது. அவரது வேகம், உடல் வலிமை, தலை பந்து திறன், கோல் முன் அச்சமில்லாத முடிவு, ஒரு கோல் வாய்ப்பு கிடைத்தால் அது பெரும்பாலும் கோலாகவே மாறும். இது இவரது விளையாட்டு முறையின் சிறப்பம்சம். இப்ராஹிம் அதிக கோல்கள் அடிக்கவில்லை, ஆனால் அவர் இல்லாமல் அணி முழுமையடையாது. அவர் ஒரு சிறந்த ரைட் பேக், தலைமை திறன், தந்திர அறிவு, பாதுகாப்பில் உறுதி. அவர் பல ஆண்டுகள் தேசிய அணியின் கேப்டனாகவும் இருந்தார். அமைதியாக அணியை வழிநடத்திய தலைவராக ரசிகர்களின் மரியாதையை பெற்றார். 1990 பிஃபா உலகக்கோப்பையில் எகிப்து மீண்டும் பங்கேற்ற போது இந்த இரட்டையர்களின் முக்கிய பங்கு வகித்தார்கள். ஆப்பிரிக்க கோப்பை ஆப்கான் போட்டிகளில் பலமுறை நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினர். 1998, 2006, 2008 ஆகிய காலகட்டங்களில் எகிப்து ஆப்பிரிக்க கால்பந்தின் சக்தி வாய்ந்த அணியாக உருவாக இவர்களின் பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. உலகளவில் எகிப்தின் கால்பந்தின் தனி அடையாளம் உருவாகவும் இவர்கள் இருவரும் காரணமாறினார்கள். இந்த இரட்டையர்கள் சுவிட்சர்லாந்து மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு கழகங்களிலும் விளையாடி இருக்கின்றார்கள். அந்த அனுபவம் அவர்களின் விளையாட்டை மேலும் மேம்படுத்தியது. மீண்டும் எகிப்து திரும்பிய இவர்கள் அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு முன்மாதிரியாக மாறினார்கள். வீரர்களாக ஓய்வு பெற்ற தமது பயணத்தை தலைமை பயிற்சியாளர், உதவி பயிற்சியாளர் என்ற தலைப்பில் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஒசாம் ஹசன் தலைமை பயிற்சியாளராகவும் இப்ராஹிம் ஹசன் உதவி பயிற்சியாளராகவும் இன்று இணைந்து எகிப்திய தேசிய அணியை வழிநடத்தி வருகின்றனர். பல ஆண்டுகள் வீரர்களாக பெற்ற அனுபவத்தை இளம் வீரர்களுடன் பகிர்ந்து வருகின்றார்கள். இவர்களின் வெற்றிக்கு காரணம் கடின உழைப்பு, ஒழுக்கம், அணி செயல்பாடு, சகோதர பாசம். ஒருவர் தவறினால் மற்றொருவர் துணியாக இருந்தார். ஒருவர் வெற்றி பெற்றால் மற்றொருவர் முதலில் பாராட்டினார். போட்டி இருந்தாலும் பொறாமை இல்லை, வெற்றி இருந்தாலும் அகந்தை இல்லை. இதுவே இவர்களின் மிகப்பெரிய பலம். நண்பர்களே, ஒரு குடும்பத்தில் பிறப்பது அதிர்ஷ்டம், ஆனால் ஒரு நாட்டின் கால்பந்து வரலாற்றை மாற்றுவது மிகப்பெரிய சாதனை. ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன் ஒரு தலைமுறையை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் கால்பந்து அடையாளத்தையே உருவாக்கி இரட்டியர்கள். அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, திறமை மட்டும் போதாது, ஒற்றுமை, ஒழுக்கம், தொடர்ந்து உழைக்கும் மனப்பாங்கு இருந்தால் வரலாறு படைக்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.
1: வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு
2: ஊக்கத்தை பொறுத்ததே உயர்வு.
3: A water lily rises to the level of the water. Likewise, a human achieves greatness if he has a large heart and lofty thoughts.
1: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்.
2: கை கூடாவிடினும் உயர்ந்ததே நினைக்க வேண்டும்.
3: Think big. Never mind if you cannot achieve it, but keep the zeal forever.
1: பரியது கூர்ம் கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குறி.
2: ஊக்கமுடைய எளியோருக்கு ஊக்கமில்லா வலியோரும் அஞ்சுவர்.
3: The elephant is huge and has sharp tusks, but still it fears the ferociously attacking tiger. Like the tiger, be strong in mind, and even the mighty will fear you.
1: குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும்.
2: சோம்பலால் குடிப்பெருமை மங்கிவிடும்.
3: Family honor, earned through generations, is like an ever-lit lamp. It will fade when one generation becomes lazy and easygoing.
1: நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்.
2: காலந்தாழ்த்தல், மறதி, சோம்பல், தூக்கம் நான்கும் கெடுவோர் இயல்பு.
3: Procrastination, forgetfulness, sloth, and oversleep are four enticing vehicles for self-destruction.
1: மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும்.
2: சோம்பேறி சமூகம் அடிமைப்பட்டுவிடும்.
3: Laziness and sloth in a noble family will enslave those family members to their enemies.
1: குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும்.
2: ஒருவன் சோம்பலை விலக்கினால் அவன் குடும்ப குற்றம் நீங்கும்.
3: Disgrace that might befall one's race can be corrected by shedding laziness and sloth.

இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. டும் டும் டும் மக்கடம் டம் டமக்கடும் டும் டும் டும் டும் மக்கடம் டம் டமக்கடும் டும் டும்.

தெரியாது நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா,
0: சும்மா வெல்லாசு

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீயோ. ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீயோ. ஓ பக் பக் பக் பக்

பக்கும் பாடப்புறா பக்கும் நிற்கும் பாடப்புறா பருவ கால கதைகள் சொல்வி.

0: ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் பாடப்புறா.
1: நான்
2: துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி
1: வந்திருக்கேன். முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
2: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தா.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரிலாம் இருக்கு.
1: இருக்கட்டும்.
0: ஏய் பச்சியா,
1: ஏய்
0: அம்மா, வாங்க.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரண்டும் ஒன்றாய் கலந்து விடும் அழகிய மிதிலை நகரிலே ஜானகி காத்திருந்தாள் பழகிருந்தாள்.

0: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
1: ஓ, பாட வேண்டுமா?
2: வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறா.

0: வங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: இந்த ஹோட்டல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இது கல்லாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா அது, மீன் சரியில்லையே ஹோட்டல்ல. இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஓகே.
2: ஏன் சார் இவ்வளவு இடத்த விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க?
1: அதுவா சார், வாஸ்து பிராரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாத்தான் வகுத்துக்குள்ள இறங்குறா சமிக்கம்.
2: ஓஹோ, என்ன சாப்பிடுறீங்க?
1: உங்ககிட்ட என்ன இருக்கு?
2: நீங்க என்ன கேக்குறீங்களோ நான்
1: குடுக்கறேன். அப்படியா? கண்டிப்பா
2: கண்டிப்பா.
1: பர்கர் இருக்கா?
2: வல்கரா?
1: வல்கர் இல்லையா, பர்கர் பர்கர்.
2: அதெல்லாம் இல்லீங்க.
1: இல்ல பிசா
2: இல்லீங்க.
1: இல்ல சிக்கன் கொக்கா?
2: கொக்காவா?
1: இல்ல சைஸ் புட்டியாது.
2: ஓஹோ, இல்லீங்க.
1: இல்ல டக்கிலோ
2: இல்லீங்க.
1: இல்ல
2: இல்ல
1: ஸ்பிரிங் ரோல்
2: இல்லீங்க.
1: இல்ல கபாபா?
2: கபாபா இல்லீங்க.
1: இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி போட என்ன இருக்கு?
2: இட்லி வடை தோசை.
1: எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னு அதை எவ்வளவு நாளை திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அப்பனே முருகா, ஞானமணிதா, உன் கோயிலுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு வீர்னு கந்து வட்டிக்கு கடன் உடனே வாங்கி ஒரு தேங்காய் கடையை போட்டிருக்கேன். இந்த வியாபாரத்தை நான் ஏதாச்சும் நொந்தா ஒரு வாரத்துக்கு உன்ட்ட பேச மாட்டேன் கந்தா. Be careful, பாத்துக்க.
2: கந்தா, நான் எழுதி வச்சது நடந்துருச்சுன்னா உனக்கு மூணு தேங்காய் உடைக்கலாம் வேண்டிக்கிட்டேன். அது இப்ப நிறைவேறிடுச்சு. மூணு தேங்காய் உடைக்க
1: போறேன்.
2: பாட்டு
1: முதல் பொனியும் முரட்டு பொனியாவில் இருக்கு.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வது அகுதொப்பது இல்.
1: துன்பத்தை வெல்ல அதை இன்முகத்துடன் ஏற்பதே வழி.
2: Smile in the face of trouble and adversity. That is the best way to deal with them.
0: மடுத்தவாய் எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்ப்பாடு உடைத்து.
1: விடாமுயற்சியாளனிடம் துன்பமே துன்பமடையும்.
2: Adversity cannot touch the man who is relentless like the bull pulling the cart through all blocks.
0: அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும்.
1: மனவலிமை உடையவனிடம் அடுக்கி வரும் துன்பமும் துவளும்.
2: The strong-willed man who faces adversities with courage defeats and drives away all sorrows.
0: இன்பம் விழையான் இடும்பை இயல்பன்பான் துன்பம் உறுதல் இலன்.
1: இன்ப துன்பம் இயல்பே என்பவன் துன்பம் அடையான்.
2: The wise one who accepts pain and pleasure with a calm mind will never suffer grief.
0: தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு.
1: ஆய்ந்து தெளிந்து செய்வதும் துணிந்து சொல்வதும் அமைச்சன் பண்பு.
2: Critical inquiry, decisive actions, and firm counsel are the marks of an able minister.
0: அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை.
1: அறம் சொல்வன்மை செயல் திறன் உடையவனே அமைச்சன்.
2: A virtuous and efficient person with persuasive speech is the one you should choose as your minister.

அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் புளோரிடாவிலிருந்து மேகலா ராமமூர்த்தி. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிருக்கு எதிரான அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது இந்த மகளிர் தினம். தொடக்கத்தில் பெண்ணை மையமாக கொண்ட தாய்வழி சமூகமாகவே இந்த உலகம் இயங்கியது. காலமாற்றத்தில் பெண் இல்லத்துக்கு மட்டுமே அரசியாக்கப்பட்டாள். பெயரளவில் அவளுடைய கல்வி கற்கும் உரிமை உள்ளிட்ட அனைத்துமே அவளிடமிருந்து பறிபோயின. பிள்ளைகளை ஈன்று புறந்தெறுதலும் அடுக்களை பணிகளுமே அவளுக்கு உரியவையாயின. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மீண்டும் காலம் மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய இருபாலருக்குமான கல்வி கூடங்களின் பயனாய் பெண் பள்ளி சென்று கல்வி கற்றாள், பொருளாதார தற்சார்பு பெற்றாள். முற்போக்கு சிந்தனையாளர்களின் முழக்கங்களாலும் முயற்சிகளாலும் தான் இழந்த சமூக உரிமைகளையும் அவள் அடைந்தாள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக, ஏன் ஆண்களை விஞ்சிய வகையில் பெண்கள் பல் துறையிலும் சாதனை புரிந்து வருவதை காண முடிகின்றது. ஒரு பெண்ணாக அது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை தருகின்றது. பெண்களுக்கான இந்நாளில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பெண்ணே, உனக்கான லட்சிய பாதையை நீயே வகுத்துக்கொள். அதில் நீ நடை போட பிறரால் வரும் தடைகளை தகர்த்து துணிச்சலாய் முன்னேறு. வெற்றி நிச்சயம்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: என்று நினைக்கிறேன். நினைக்கிறேன் டி கண்ணம்மா உன்னை.

0: கண் பாராயோ ஒன்னது சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களுடன் சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க, அடுத்த பாடல் இதோ.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மெட்டுக்கள் புதுசை இலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

ஓர் சிலர் தம்மை வதையே புரிக்கு வத மகராசர்கள் உள்ள காளிதன் இல்ல யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: இல்லாத

0: என்னது
1: கம்பளி பூச்சனே பாருங்க, சத்துக்கு எம்பிட்டு ரத்தம் குடிச்சிருக்கு.
0: இது ஏன் ரத்தம்டா?
1: இது உங்க ரத்தம்டா. ஐயோ
0: டேய் மூட்டை பூச்சி, உன்னை நசுக்க.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: zero. Science to zero.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவியர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லுகிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது தோசை என்று நினைச்சு சாப்பிட வேணுமென்ற மாதிரி சில நேரம் ஒரு கிரேவ் வரும். எங்களுக்கு இப்போ சாப்பிட வேணும், தோசை இன்றைக்கு சாப்பிட வேணும் என்று சொல்லி அப்படி நினைச்ச நேரம் தோசை சாப்பிடலாம். அது என்னென்னு சொன்னால், உளுந்து ஊற போட்டு அரைச்சி, அரிசி ஊற போட்டு அரைச்சி, அதை இனி 8 மணி நேரம் புளிக்க வச்சு நாங்கள் செய்து சாப்பிட்றேன்னா அடுத்த நாளுக்கு தான் நாங்கள் சாப்பிடலாம். ஆனால் இப்போவே சாப்பிட வேணும் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால், இலகுவாக செய்யக்கூடியது எங்களோட கோதுமை தோசை. அந்த கோதுமை தோசையையும் நாங்கள் வந்து ஒரு உளுத்தம் தோசை சாப்பிட்ற அந்த எஃபெக்டுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு தோசை. இது எங்களோட அம்மாவங்க அந்த காலத்தில் செய்து தந்துருக்குறாங்க. எங்களுக்கு நிறையவே செய்வாங்க. அந்த தோசையை நான் இங்கே செய்து, எங்களோட வீட்டில் உளுத்தம் தோசையை விட எங்களோட பிள்ளைகளுக்கு விருப்பம் கூடிய தோசை இந்த கோதுமை தோசை. இந்த ஹஸ்பண்டும் தான் பிள்ளைகளும் தான் நிறைய விரும்பி சாப்பிட்ற தோசை இந்த கோதுமை தோசை. இதெல்லாம் 2-3 சாப்பிடுவாங்க. நான் மற்ற தோசைன்னா 1 தான் சாப்பிடுவேன். அப்படியான இந்த ஒரு டேஸ்டான தோசையை இலங்கை முறையில் எங்கள் அம்மா அவங்க தயாரிக்கிற அந்த முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் அதுக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய தேங்காய் சட்னி, அதையும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கு இவ ரெண்டும் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். முதல்ல கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள், ஒரு 4 பேர், இப்போ அநேகமான குடும்பங்களில் ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம். அந்த 4 பேருக்கும் அளவாக செய்யக்கூடியதுன்னு சொன்னால், 2 கப் மா தாராளமாக போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 கப் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். 2-3 கப் மா, அந்த சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கரண்டி மஞ்சள்தூள், தண்ணி, அதை கரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. அடுத்து அந்த தோசைக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், கடுகு 1/4 கரண்டி, பெரிய சீரகம், சின்ன சீரகம் இல்லை, பெரிய சீரகம் 1/4 கரண்டி, கருவேப்பிலை 1 நட்டு, 1-2 நட்டு எடுக்கலாம், வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 10-15 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு ஆக சின்ன நிலம் ஒரு அளவான வெங்காயம், 1 செத்த மிளகாய் 4-5 எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த செத்த மிளகாய் தான் அதுக்கு நல்ல வாசத்தை தரும். அடுத்து சட்னி செய்கிறதுக்கு, தேங்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள், துருவிய தேங்காய் பூ வந்து 1 கப், 3-4 மீசக்கரண்டி தண்ணீர், உப்பு சுவைக்கேற்ப, தனி மிளகாய்த்தூள். நான் ஈஸியாக இலகுவாக செய்கிறத நான் சொல்லித்தரேன். தனி மிளகாய்த்தூள், 1/4 கரண்டிலேருந்து 1/2 கரண்டி போடலான்னு உங்களோட உரைப்பை பொறுத்து, காஷ்மீரி மிளகாய்த்தூள் அது கலருக்காக 1/4 கரண்டி, அது உரைக்காது, சுவைக்கேற்ப உப்பு, 1 சின்ன துண்டு புளி, இவ்வளோ தான் தேவை. இப்போ நாங்கள் தோசைக்கு மாவை கரைப்போம். தோசைக்கு தேவையான அளவு இந்த உப்பு கலந்து தண்ணிக்குள்ளே உப்பை கலந்து கொள்ளுங்க. என்னென்னா அதுதான் இந்த பெர்ஃபெக்டான உப்பு டேஸ்ட் தோசைக்கு தாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் தூளை உப்பு தூளை போட்டுட்டு செய்யக்குள்ள சில நேரம் கூடும், சில நேரம் குறையும். இது தண்ணியில் நீங்கள் உப்பை டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் விட்டு கரைச்சிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே உப்பை போட்டுட்டு கரைச்சி டேஸ்ட்டை பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த தண்ணியை தோசை மாவுக்குள்ளே அந்த கோதுமை மாவை நல்லா அரிச்சிட்டு ஒரு போலில் போடுங்க. அப்போ கட்டி வராது. உங்களுக்கு ஒரு விஸ்கர் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாட்டி நல்ல சைனீஸ் ஸ்டிக்ஸ், அதுவும் பெர்ஃபெக்டாக கரைக்கும் வடிவாக. அதை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வடிவாக கரையுங்கோ. அது நல்ல தோசைமா பதத்துக்கு வார அளவுக்கு உங்களை கரண்டியை அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பின்னால் அந்த கரண்டியில் நல்ல வடிவாக ஒட்டி இருக்கணும். அதுதான் அந்த கரெக்டான பதம். அதுக்குள்ளே மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை ஒரு பக்கத்தில் வையுங்கோ. அந்த கொஞ்சம் அந்த தண்ணியை அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணி இருக்கட்டும். அதே நேரம் நீங்கள் வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கொண்டிங்கன்னா போதுமானது. அதை நல்லா வடிவாக சின்ன சின்னாக வெட்டுங்க. பாதியாக வெட்டிட்டு அதை சின்ன சின்னாக வெட்டி அதை குறுக்காலையும் வெட்டினீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பீஸாக வரும். அதை வச்சுக்கொள்ளுங்க. கருவேப்பிள்ளையையும் உருவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி முழுசு முழுசாக கிடந்தால் தூக்கி பீசிடுவாங்க. அதையும் வெட்டி வச்சுட்டு இப்போ அடுப்பில் தாளித சட்டியை வச்சு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயை தாளித சட்டிகளை விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகை போடுங்க. கடுகு வெடிக்க தொடங்கினோடனே பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு சித்த மிளகாயை நல்லா குட்டி குட்டி குட்டி குட்டியாக வெட்டி வைங்க. இப்போ வெங்காயத்தை கருவேப்பிலையும் போட்டு வதக்கி நல்லா அந்த கண்ணாடி பருவத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்த உடனே பெரிய சீரகத்தையும் போடுங்க. இந்த அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கின பிறகு அதை எடுத்து ஒரு அதிலிருந்து ஒரு ரெண்டு கரண்டியை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அது தேங்காய் சட்னிக்கு போடுறதுக்கு. மிச்சத்தை இந்த தோசை மாவுக்குள்ளே கொட்டி அதை நல்ல வடிவாக ஃபுல்லாக கிளங்கும். கலந்து அதை வச்சுக்கொள்ளுங்க. தோசை சுட முதல் சட்னி அரைப்போம். இப்போ மிக்சியில் தேங்காய்ப்பு அந்த மூணு மிசக்கரண்டி தண்ணி மற்றது உப்பு வெங்காயம் கருவேப்பிலை ஒரு நட்டு போட்டு அதை அந்த மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு ஒரு கிணறு நேரமில் ஒரு நாலஞ்சு தடவை போஸ்ட் பண்ணி அரைச்சிங்கன்னு சொன்னேன். பசுமோட்டில் விட்டு அரைச்சிங்கன்னு சொன்னேன். அது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சாந்து மாதிரி இல்லாமலும் ஒரு குறகுறப்பாக இல்லாமலும் ஒரு மிட்டில் இருக்கும். அதை பிறகு ஒரு போலுக்குள்ளே மாற்றிட்டு உப்பை டேஸ்ட் பாருங்கோ. புளியும் நீங்கள் போட்டு தான் அடிக்கணும். அடிச்சுட்டு டேஸ்ட்டை பாருங்கோ. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த தாளிதத்தையும் கொட்டி அதை கலந்து செட் பண்ணி வைங்கோ. இப்போ தோசை சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி சூடான பிறகு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு தோசையை ஊற்றுக்குவோம். இது கோதுமை தோசை மாதிரி நிறைய நேரம் எடுக்காது உங்களுக்கு வேகிறதுக்கு. டக்கண்டே வெந்துடும். உடனே மற்ற பக்கம் திருப்பி போடுங்கோ. ஏன்னா ஒரு பக்கம் வேகினா மட்டும் போதாது, அடுத்த பக்கமும் கோதுமை தோசை வெந்திருக்கணும். அதை போடுங்க. பிரட்டிட்டு கொஞ்சம் சுவந்த உடனே அதை எடுத்து சூடான தோசையோடு இந்த தேங்காய் சட்னியும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தாளிச்ச மணம் அந்த தோசையிலையும் இருக்கும், இந்த சட்னியிலையும் இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு மூன்று நாலு தோசை சாப்பிட்றதுக்கு தூண்டி கொண்டே இருக்கும் உங்களை. அதுக்கு நல்ல டீ அல்லது காஃபி போட்டு வச்சுட்டு நல்ல சாயத்தோட பால் போட்டு நல்ல டீ போட்டு அதையும் சேர்த்து குடிச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கோ. நாங்கள் தோசை அரைக்கிறதுக்கு மறந்துட்டால் இப்படி ஒரு மறந்தாலோ எங்களுக்கு நேரம் கிடைக்க இல்லைன்றாலோ இல்லை தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை வந்துட்டாலோ உடனே செய்யக்கூடிய தோசை அரைச்ச மாவில் தோசை சுட்ட மாதிரியே ஒரு எஃபெக்டை கொண்டு வர ஒரு தோசை இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. உட அபிப்பிராயங்களையும் எங்களை வானிலைக்கு தாங்கோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் இலங்கை முறையில் கோதுமை தோசை செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடன் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் மாநிலையுடன் நியூயோர்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும்

ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமானது நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்துனே

0: கலை, கலை ஒரு நிமிஷம்.
1: எனக்கு
0: நான் மட்டும் தாண்டி பிடிக்கும்.
1: நம்பிட்டேன்.
2: ஏய், உங்க தான பேசுறேன், உனக்கு என்னதான்
1: வேணும்? நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா?
2: அப்ப வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு
1: ப்ளீஸ். அடு டேய், அப்பனா கேவலமா இருக்கும்.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா அப்படி பண்ற?

0: என் டிரைவர் வந்துட்டாரு, ஐ நீட் டு கோ, பாய். நான் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் இது, நீ ஹோகி, நான் வர்த்தேன். ஹாய் காய்ஸ், பிரபு என் டிரைவர் வரல, என்னை ட்ராப் பண்ணுறியா?
1: ஓகே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம்.
2: சரி, ரெடியா?

0: பாட்டாவே படிச்சிட்டியா? பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?
0: ஓ,

அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் சுருக்கம் இதோ உங்களுக்காக. காசாவில் புதிய சமாதான முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா முன்வைத்த சமாதான திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்த வேளையில் அமெரிக்க தூதர்கள் கைரோவில் எகிப்த், கட்டார் மற்றும் டர்க்கியைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். திட்டத்தில் போர் நிறுத்தம், ஹமாஸ் ஆயுத கலைப்பு, இஸ்ரேலிய படைகள் வெளியேறுதல் மற்றும் புதிய பலஸ்தீனியத்தில் சிவில் நிர்வாகத்தின் கீழ் மறுசீரமைப்பு போன்ற அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசாவில் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் இந்த வாரமும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹமோஸை மீண்டும் திறப்பதற்கு சில நிபந்தனைகளை ஈரான் வைத்த வேளையில் அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கப் போவதாக எச்சரித்திருக்கின்றது. இதன் தாக்கமாக எண்ணெய் விலை, உலக சந்தைகள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகியவற்றில் உணரப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று எண்ணெய் விலை சுமார் 5% உயர்ந்ததாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த வாரத்தின் மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் தற்பொழுது விவரத்துக்கு வந்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலவரப்படி 50 மேல் உயிரிழந்ததாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் சில பகுதிகளில் காட்டுத்தீ இடம்பெற்றதை தொடர்ந்து 500 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். காலநிலை மாற்றம், அதிக வெப்பம், வறட்சி இவை அனைத்தும் காட்டுத்தீ அபாயத்தை அதிகரித்து வருகிறது. ஜாம்பியாவில் முக்கிய அரசியல் செய்தியாக, ஜாம்பியாவின் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி மீண்டும் போட்டியிட்டிருக்கின்றார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை காரணமாக சில இடங்களில் எண்ணிக்கை தற்காலிகமாக தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஜாம்பியாவின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் ஜனநாயக நிலைத்தன்மைக்கு ஒரு முக்கிய சோதனையாக இந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கப்படுகின்றது. இந்த வாரத்தின் மிக அழகான அறிவியல் நிகழ்வாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி இடம்பெற்ற டோட்டல் சோலர் எக்லிப்ஸ், ஆர்டிக் பகுதியில் தொடங்கிய இந்த முழு சூரிய கிரகணம் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நார்தர்ன் ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் தென்பட்டிருக்கின்றது. 1999 பிறகு ஐரோப்பாவில் ஏற்பட்ட முதல் முழு சூரிய கிரகணமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு உலகில் 2026 யூரோப்பியன் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி தற்பொழுது பர்மிங்ஹாமில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவின் முன்னணி தடகள வீரர்கள் பலர் தங்கள் திறமைதனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் ட்ரிபிள் ஜம்பில் ஆண்டிடாயஸ் ஹெர்னாண்டஸ் வரலாற்றில் 4வது நீளமான ட்ரிபிள் ஜம்ப்களில் ஒன்றை பதிவு செய்து தங்கம் வென்றிருக்கின்றார். உதைப்பந்தாட்டத்தில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஃபிஃபா கம்யூனிட்டி ஷீல் ஆர்சனல் வெர்சஸ் மேன்செஸ்டர் யூனிட் சிட்டி மற்றும் ஆர்சனல் மேன்செஸ்டர் சிட்டியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தியிருக்கின்றது. இந்த போட்டிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் அடுத்த வாரமும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சரி நேர்களே, இந்த வாரத்துக்குரிய உலகின் முக்கிய தகவல்கள் மற்றும் செய்திகள் அவை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: கக்க காக்கி கீ கூக்கு கக்க கே கூக்கு கூக்கு கே கே கக்க காக்கி கீ கூக்கு கக்க கே கூக்கு கூக்கு கே கே கக்க காக்கி கீ கூக்கு வெரி குட் கக்க காக்கி கீ கூக்கு கக்க கே கூக்கு கூக்கு கே கே பாடுங்க.

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.